中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，中华民族基金会主席陈文清，
ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གས